0: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
1: அகல்யா FM 90.4 இது பாலக்காடு நெஞ்சின் குடிதாளம். கேட்டு கேட்டு கூட்டுகூடாம்.

பறக்க எதிரி தலையை எடுக்க கொம்பு வெற்ற சிங்கபாரா மின்னலா மின்னி வந்து கேட்டத உடனே தருவா மீசைய முறுக்கி விட்டாய் அம்மனுக்கு எம்மனா தெரிவா மிரட்டல மிரட்டி வெப்பா துணிச்சல தனியான்.

இத நம்ம நேரம். எனக்கு யானைனா கொஞ்சம் பயந்தா, ஆனா அதே அளவுக்கு பிடிக்கும் கூட. அது நடந்து வரும்போது ஒரு கம்பீரமா இருக்கும் இல்லையா? நம்ம தமிழ் சினிமாவிலையும் யானை பல முறை வந்திருக்கு. சில படங்களில் முக்கியமான கேரக்டராகவும் சில படங்களில் அழகான காட்சிகளாகவும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கே தமிழ் சினிமாவில் யானைகள் எப்படி இடம் பிடிச்சிருக்கு, எந்த படங்களிலும் பாடல்களிலும் வந்திருக்குன்னு கொஞ்சம் ஜாலியாக பேச போகிறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நிறைய பாட்டும் கூட இருக்கு. ஸோ யானை படத்திலிருந்து ஆர்யா தயாள் பாடின ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல இருக்கிற ஏலம்மா ஏல சாங் தான் நம்ம முதல்ல கேட்க போறோம். So stay tuned with RJ Hira on Ahliya.

இத நம்ம நேரம். ரஜினி படம்னா ஸ்டைலும் ஆக்ஷனும் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த படத்தோட பேர் வந்து ஆனை ஒரு ஆலயம். இந்த படத்தோட பெரிய பெக்குலாரிட்டி என்னன்னா, யானைய டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது அந்த காலத்துல ஒரு ஒரு சவாலான விஷயம். ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்து ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, ஆனை ஒரு ஆலயம் படம். ஸோ இந்த படத்துல நம்ம விநாயகர் கோவில் போனா நம்ம அப்படியே தோப்பு கண்ணை போட்டுருவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல அப்பனே அப்பனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததா கேட்க போறோம் ஆன் அஹல்யா FM. திஸ் இஸ் RJ ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

இத நம்ம நேரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யானையோட பாடி ரொம்ப பெருசா இருந்தாலும் அவங்களோட மனசு ரொம்ப சின்னதுன்னு தோணும். ஆனா வயலண்ட் ஆயிடுச்சுன்னு

மத்திய இருக்க அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு படம். அது வந்து படம் கிடையாது, ஆக்சுவலி அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, எலிஃபென்ட் விஸ்பர்ஸ்னு நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கார் வின்னிங் டாக்குமெண்ட்ரி. இதுல பெல்லி பொம்மன் அப்படியே ரெண்டு பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, நீங்க கண்டிப்பா அதை பார்த்து நானும் ஆசைப்படுறேன். இது பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் மாதிரி தான் தோணும், ஆனா ஒரு ரியல் லைஃப் ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லும் போது எனக்கு கும்கி படத்துல இருந்து ஐயையோ அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த இந்த பாடல் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அகல்யா எஃப்எம்.

இது நம்ம நேரம். சரி, தமிழ் சினிமாவில் இருக்கிற யானை படங்கள் இல்ல யானை பாடல்கள் எல்லாம் நீங்க தேடி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க ஆகட்டுண்டா தம்பி அந்த பாட்டில் தான் போய் நிற்பேன். ஏன்னா இது வந்து நம்ம எம்ஜிஆர், கேஆர் விஜய் எல்லாருமே சேர்ந்து நடித்த ஒரு படம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அண்ட் இந்த படத்தில் கூட நிறையா யானைகளை எல்லாம் வச்சு ஒரு பாட்டு எடுத்திருக்கோம். அதில் ஒரு ரெட் கார் இருக்குது, அந்த ரெட் காரை அப்படியே ஒரு கயிறு வச்சு வலிக்கிறது வந்து யானைகள் தான். ஸோ இந்த பாட்டும் இந்த காரையும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு தான் நெக்ஸ்ட் நாம் கேட்க போகிறோம். நல்ல நேரம் படத்திலிருந்து ஹாத்தி மீரா சாத்தியோட ரீமேக் ஆகிய இந்த படம், இந்த பாட்டு கேட்டுட்டு we will be right back on Ahalya FM with RJ Heera.

இத நம்ம நேரம். தமிழ்நாடோட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் நிறைய கோவில்கள், அதே மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ கோவில்களை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட லைஃப்ல இருந்து மாத்தி வைக்க முடியாத ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் பார்த்தாலும் நிறைய கோவிலில் இருக்கிற மாதிரி இல்லை ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, நம்ம கோவிலுக்கு போனால் கோவிலில் யானை இருக்கிற கோவிலாக இருந்தால் கண்டிப்பாக நாம் யானை கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் இல்லையா. அது தமிழ்நாட்டோட ஒரு கல்ச்சர், இல்லை அது வந்து ஒரு நம்ம அங்கே போகும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அனிமல் வந்து நம்மளோட தலையில் அப்படியே அங்கே அந்த ட்ரங்கை வச்சு நம்மளை டச் பண்ணும்போது ஏதோ தெரியல ஒரு ஒரு கனெக்ஷன் அப்படியே ஃபீல் பண்ணும். ஸோ அது ஒரு ரொம்ப குட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்து அப்படியே வாவ் அப்படின்னு நான் நினச்ச ஒரு சீன் வந்து நம்மளோட இந்த படம் இருக்கு இல்லையா, தர்மதுரை. நம்ம விஜய் சேதுபதி, தமன்னா எல்லாம் நடித்த தர்மதுரை படத்தில் இந்த மாதிரி எலிஃபெண்ட்டோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ அந்த பாட்டு தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ யானை இருக்கிற அந்த பாடல், சின்மை ஸ்ரீபதா ராகுல் நம்பியார் சேர்ந்து பாடின எந்த பக்கம் பாட்டு கேட்டுட்டு திரும்பி வருமோ. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீராவத்யூ.

0: வாட்ச்மேன், வேலை என்னாச்சு?
1: எங்களையும் மதிச்சு யாருன்னே வேலை தராங்க.
0: பத்துமா
1: வாங்கினே.
2: எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று.
0: கைகள்லாம் வலிக்குது டாக்டர். அப்படியா, என்ன பண்றீங்க?
3: சும்மா தான் இருக்கு.
0: சில சமயம் சும்மா தானே உடம்பு வலிக்கும். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா
3: டாக்டர்?
0: காலையில் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நடங்க.
3: சரிங்க டாக்டர்.
0: சரியா?
3: சரி.
0: இப்போதைக்கு உடம்பு வலிக்கு மாத்த தரேன்.
2: நான் நெஞ்சாங்கூட்டில் சாயும் போதும் நேர்மை உண்டு.
4: பைக் ரொம்ப அதிகமா ஓட்டு.

0: ഇത് നമ്മ നേരം. நம்ம ஹிஸ்டரி எடுத்தாலும் யானைக்கு அங்க இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இருக்கு. முக்கியமா நாம பாஹுபலி 2 த கன்க்ளூஷன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யானையை வச்சுதான் அந்த ஹீரோவோட இன்ட்ரோவை கூட பிளான் பண்றாங்க. ஸோ அந்த சீன் உங்களால மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த யானை அப்படியே வயலண்ட் ஆகி அங்க இருக்கிற எல்லாரும் அப்படி பயத்துல ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோ அப்படியே என்ட்ரி ஆகி இன்ட்ரெஸ்டிங் சீன் மெஜஸ் அது இந்த மாதிரி படத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹை பட்ஜெட் மூவிஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்து யானையை கட்டுப்படுத்தும் போது யானையோட மேல அது போட்டுட்டு அப்படியே அந்த ஹீரோ யானை மேல குதிச்சு ஏறி யானை நடக்கும்போது கம்பீரமா அதுக்கு மேல உட்கார்ற ஒரு சீன், அது நிறைய பேருக்கு மறக்க முடியாத ஒரு சீன் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு பலி பலி பலி பாஹுபலி சாங்கும் வரும். ஸோ இந்த சாங் தான் நாம அடுத்ததா கேட்க போறோம். ஸோ பாஹுபலி 2 த கன்க்ளூஷன்ல இருக்கிற பாஹுபலி இன்ட்ரோ சாங் திரும்பி வரலாம். This is Ali Hira with you.
1: Bala bala bala ba. Hey! Bye, my

இது நம்ம நேரம். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் நிறைய தமிழ் சினிமா பார்ப்பேன். அப்பாவும் வந்து தமாவோட ஃபேன். ஸோ ஒரு நாளைக்கு அவ்வளோ படங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த டைமில் நான் பார்த்த ஒரு படம் தான் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு 2-3-4 மேலே தமிழ் இந்த மாதிரி அந்த சின்ன வயசில் நாம் படங்கள் பார்க்கும்போது டைமில் நான் நிறைய வாட்டி பார்த்த ஒரு படம் தான் அன்னை காளிகாம்பல். அந்த படம் வந்து ஒரு தேவி அப்படின்னு சொல்லிடலாம். தேவி கூடி மக்களில் இருக்கிற அந்த உறவு, அதே மாதிரி ஒரு யானை இருக்கு அந்த படத்துல, அந்த யானை பாஷா. ஸோ பாஷாவோட ஸ்டைல், அந்தோட ஸ்டைல் இருக்கு, பாஷான்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நடக்க முடியாதுன்னு நம்மளுக்கு திரைப்படங்கள் நாம பார்க்குவோம்ல. ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் இந்த படங்கள் எல்லாம். ஸோ அந்த படத்துல இந்த யானைக்காக ஸ்பெஷலா ஒரு பாட்டு வச்சிருக்கோம், கணே கணேஷா அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்கும்போது ஐ வில் கோ பேக் டு ஆல் தோஸ் மெமரிஸ். அப்போ உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கேட்டுட்டே இருங்க அகல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி.

ரோட்டுக்கு மத்தியில யானுக்கு அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பஸ் ஸ்டாப்ல பேசிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோயின் யானை மேல ஏறணும்னு ஆசை. ஸோ அப்படியே ஹீரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எப்படி யானை மேல ஏறணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே ஹீரோயின் யானை மேல ஏறுது. ரெண்டும் சேர்ந்து யானை அப்படியே சிரிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துக்கு வருது கழா மறைவு படத்துல பாட்டோட நம்மளோட ஃபைண்ட் அப் பண்றோம். கார்த்திக்கும் இந்த பியூட்டிஃபுல்லோட நான் ஒரு பை பை சொல்றேன். திஸ் இஸ்